0: அதி அல்லாஹ் இராத குருவினம எவரின் ஷரீகன் நுக்குலையே அதி எவருங்கே மச்ச ஃபார வெறிய குக்கம்கா திமன் ரஸ்கலாங்கே கலேகு ஃபானு நூலவமே அதி கலேகு ஃபானகி எவருங்கே கந்தத்த ஹவால் குரவ்வா ஃபாவா வக்கீல கம்கா விஷ்ணுவே
1: ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدواً